கூட்டத்தின் முகச்சகோ சம்மக என் வீகிதா சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் Niko Sunday special. Yuton ulegi noisin agubatugu chego testai enwigit kamugul. Kubotogi gutatin wagik chego chamag enwigita. Sunday special. Sunday special.